0: முத்தின கல்ல முதகல்ல
1: கல்ல கடவ மாடி மொழி சாவிக்கு மாடி பன்னியலி